0: குதிரா. வெள்ள குதிரா, வெள்ள குதிரா. இடிக்கும், இடிக்கும், இடிக்கும். இக்ரோட போய் இக்ரோ.
1: நீ மரியாதைக்கு வருதோ அதோ வீக்கி அடிக்கணும்.
0: மரியாதைக்கு வரணும்.
2: போமசம்

0: எப்படி இங்க வா.
1: Once more, uncle.
0: You want once more? Om, Reem, Dalam, Blam.
1: Hi. Evada poi? Once more, uncle. Please.
0: Once more.
1: Uncle, please, uncle.
0: No.
1: Once more, uncle.
0: No.
1: Uncle,
0: no. Please, uncle.
1: No. Uncle, please,
0: uncle. No. Ikru. Nice
1: name. Uncle, name?
0: Magic Uncle.
1: Huh? Magic Uncle?
2: Ah. No.
0: ஹலோ லோத
2: பிரேக் அடிச்சு எந்த பிரேக் அடிக்கணும்
3: நீ கடியாக மாறிட்டாங்க வந்தா மதி

0: இது மார்த்தாண்டவர் சிம்மாசனம் தானே?
1: அதே.
0: வாவ்,
2: பியூட்டிஃபுல்.
1: ஏய், அதில் தொடருது.
0: ஐ அம் சாரி.
1: எப்படி, நான் ராஜா மாதிரி இல்ல?
3: அதில் இருக்கிறது சார்.
1: பரவாயில்ல தம்பி, நான் இருக்கலாம். போன ஜென்மத்தில் அந்த மார்த்தாண்டவர்மா நான் தான். மூஞ்சி பார்த்தா தெரியல.
0: நீ மார்த்தாண்டவர்மா போட்டோ பார்த்தது இல்லையா?
1: இது நம்ம சிம்மாசனம் தான்.
3: நீங்கள ஆராயல அவர் எழுதியிருக்கணும் மிஸ்டர்.
0: சும்மா சூடாவாதே.
1: ஐ அம் சாரி.

0: ஒன்னு போட.
1: ஏன் செய்ய பண்ணோ அவன் திருநெட்டிக்கு தான் கொள்ளணும். எறியன் எறியடா.
2: நல்ல அசலேறாயிருந்து போல சப்பாத்தி போலாய் போய்

இனி நீ மரத்திக்கர் எனக்கெல்லாம் கழிக்கா போலீஸினே கிட்டியுள்ளு அது என்ன ஞான நீ எல்லாம் அங்கு ஜெயிலோட்டு வந்தேக்கு നിന്റെ എല്ലാം ഭാര്യയിൽ ഓരോന്നായിട്ട് വരും എന്നിട്ട് ജയിലിന് അഴിയിടും നടക്കണം ടെറർ ആണ് ഞാൻ ടെറർ